0: உஷா தானே நீ?
1: ஆமா.
0: என்ன தெரியலையா, நான் விச்சி.
1: ஹே, எப்படி இருக்க?
0: நல்லா இருக்க.
1: He is my husband Kumaran.
2: Hello.
1: என்னோட யூஜி ஃப்ரெண்ட் விஜயலட்சுமி.
2: Hi.
0: Hello.
2: Hello.
0: இவர்தான் என் ஹஸ்பண்ட் மூர்த்தி.
1: Hello.
0: என் கிளாஸ்மேட் உஷா. அவ ஹஸ்பண்ட். இதான் என் பையன் சுரேஷ்.
1: ஓ, ஹாய்.
0: ஆமா, உனக்கு எத்தனை பசங்க?
1: எனக்கு அம்மா, சீக்கிரம் வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க.
0: ஹே, இதான் உன் பொண்ணா? தேவதை மாதிரி இருக்கா.